0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். வந்தேகம் என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பிரசாத் வெங்கட்

ராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். இனி நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மோகன ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடினார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஎச் எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

கணபதி ஏகதன் தலம்போதர் கதசோலுத்ர புன்றபால லோச்சன விசால திருத்திருச்சிருமாலவாரே சுரு பூஜித கீடதி அகண்ட தட்ட தீன கிருதக முதித மன பதரஜதா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதும் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதும் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதும் கிருதகிருங்கதா.

ரிங்கன கத தடன் கத கத்திரிக்கிட்டு தாக்கி தட்ட கிட்ட கத்திரிக்கிட்டு தக்கிட்டு தாக்கி தட்டு தாகி நன்னா கண்ண நான் கத்திரிக்கிட்டு தாக்கிறதுக்கு திங்கடா தங்கடா தாகி நன்னா கண்ண நான் கத்திரிக்கிட்டு தாக்கிறதுக்கு திங்கடா தங்கடா தாகி நன்னா கண்ண நான் கத்திரிக்கிட்டு தாக்கிறதுக்கு திங்கடா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சிங். முதலில் ஹம்சத்வனி ராகத்தில் வாரணமுக கோடீஸ்வர ஐயர் பாடல் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கி சென்னிச்சில் மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரியராஜன் அவர்கள் மோர்சிங். இனி தோடி ராகத்தில் கார்த்திகேய என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சிங்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime,

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சேர்த்தலா டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் கான்சர்ட் பை சேர்த்தலா டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil todakamaha, Chera Rava Demira, Tyagarajar Kirtanai, Riti Gavulai Ragam, Adi Thalam. The concert begins with Chera Rava Demira, composed by Saint Tyagaraja, in Rag Riti Gavulai, set to Adi Thal.

இனி சாரதே பாபநாசம் சிவன் பாடல், தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு சாரதே பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் தேவகாந்தாரி செட் டு ஆதிதாள்.

இனி சேஷாச்சல நாயகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் வராளி, செட் டு தாழ் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷேர்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஷேர்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatur Shri V. Mohan Ram on the ghatam. Ini, Yemi Neeramu, Tyagarajar Kirtanai, Ragam Shankarabharanam, Adithalam. Listen now to Yemi Neeramu, composed by Saint Tyagaraja, in Rag Shankarabharanam, set to Adithalam.

நிகழ்ச்சியில் நிறைவாக காக்கை சிறகினிலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் பிருந்தாவனி ராகம் ஆதிதாளம். தி ப்ரோக்ராம் கன்க்ளூட்ஸ் வித் காக்கை சிறகினிலே, ரிட்டன் பை மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இன் ராக் பிருந்தாவனி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Sherthala Dr. K. N. Ranganatha Sharma. He was accompanied by Shri T. V. Ramanuja Charlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.